0: இஸ்லாம் தீனக்கு சுல்ஹ இருக்கமக் குவாதா சுல்ஹ இருக்கமக் தீன்
1: இஸ்லாம் தீனக்கு எம்மிஹா இன்சானுங்க ஹக்குதகம் இஹ்திராம் குருமக் குவாலா ஏ ஹக்குதம் எம்மி ஃபுரிஹமய ரக்காத்ரிக்குத்தே தீன்
0: இஸ்லாம் தீனக்கு ஓகா தெரிக்கமக் தீன் ஹருகஷி அமல்தகா அணியாவிர் அமல்தகா துர்ஹெலுவம அங்கவஃபாவா தீன்
1: இஸ்லாம் தீனக்கு இன்சாஃப் கெ தீன் எம்மி ஃபுரிஹமய இன்சாஃப் قائم குத்தே தீன்